0: ꯑꯗꯣꯝꯅ ꯇꯥꯕꯤꯔꯤꯕ ꯑꯁꯤ ꯑꯀꯥꯁꯕꯥꯅꯤ ꯏꯝꯐꯥꯜꯒꯤ FM ꯁꯉꯥꯏ ꯆꯦꯅꯦꯜꯗ ꯁꯟꯗꯣꯛꯆꯔꯤꯕ ꯒꯨꯗ ꯑꯥꯐꯇꯔꯅꯨꯟ ꯂꯦꯗꯤꯁ ꯂꯥꯏꯐ ꯐꯣꯟꯏꯟ ꯄ꯭ꯔꯣꯒ꯭ꯔꯥꯝꯒꯤ ꯊꯧꯔꯝꯅꯤ. ꯃꯊꯪꯒꯤ ꯀꯣꯜ ꯂꯧꯈꯠꯃꯤꯟꯅꯁꯤ. ஹலோ ஹலோ
1: ஹலோ,
0: குட் ஆஃப்டர்நூன் லேடிஸ் கி தௌரம்னி. அதோம்பு தராம் நோக்சரி மிங்லேஃபம் ஹைபியு. ஹலோ, மிங்லேஃபம் அமுக்கன் ஹைபியு. ஹலோ, தாஜரே மிங்லேஃபம் ஹைபியு. ꯍꯜꯂꯣ, ꯂꯥꯏꯕꯛ ꯊꯤꯕꯅꯤ ꯀꯣꯜꯁꯤ ꯇꯠꯈ꯭ꯔꯕ ꯃꯥꯜꯂꯤ. ꯃꯊꯪꯒꯤ ꯀꯣꯜ ꯑꯃꯨꯛ ꯉꯥꯏꯃꯤꯟꯅꯁꯤ. ꯍꯜꯂꯣ
1: ꯍꯜꯂꯣ,
0: ꯒꯨꯗ ꯑꯥꯐꯇꯔꯅꯨꯟ ꯂꯦꯗꯤꯁꯀꯤ ꯊꯧꯔꯝꯅꯤ. ꯑꯗꯣꯝꯕꯨ ꯇꯔꯥꯝꯅ ꯑꯣꯛꯆꯔꯤ. ꯃꯤꯡꯂꯩꯐꯝ ꯍꯥꯏꯕꯤꯌꯨ.
2: ꯑꯣ, ꯃꯦꯝ, ꯑꯩ ꯀꯩꯅꯣ ꯁꯤꯡꯖꯝ, ꯑꯩ ꯊꯣꯡꯖꯣꯝ ꯂꯩꯀꯥꯏꯗꯒꯤ ꯕꯦꯠꯃꯅꯦꯕꯀꯣ. ꯑꯗꯨꯝ ꯀꯧꯖꯩ. ꯑꯗꯨ ꯀꯩꯅꯣ ꯇꯧꯕꯅꯤꯗ, ꯑꯩ ꯍꯧꯖꯤꯛꯀꯤ ꯑꯣꯏꯅ ꯉꯁꯤꯅ ꯑꯍꯥꯟꯕꯅꯦ ꯃꯦꯝ ꯐꯪꯖꯩꯁꯦ.
0: ꯑꯩꯈꯣꯏꯒꯤ ꯊꯧꯔꯝꯗ ꯇꯔꯥꯝꯅ ꯑꯣꯛꯆꯔꯤ. ꯍꯥꯏꯕꯤꯌꯨ, ꯉꯁꯤꯗꯤ ꯑꯍꯥꯟꯕ ꯐꯪꯕꯁꯤꯗ ꯀꯔꯤ ꯀꯔꯤ ꯋꯥꯐꯝ ꯐꯣꯡꯗꯣꯛꯄꯤꯒꯅꯤ? ꯑꯗꯣꯝꯒꯤ ꯀꯣꯜ ꯑꯣꯛꯆꯕ ꯐꯪꯕ ꯑꯗꯨꯛꯀꯤ ꯃꯇꯤꯛ ꯂꯥꯏꯕꯛ ꯐꯕꯅꯤ ꯍꯥꯏꯖꯒꯦ.
2: ꯑꯗꯣ ꯀꯩꯁꯨ ꯇꯧꯕꯕꯨꯗꯤꯅꯦ ꯍꯥꯏꯅꯤꯡꯉꯥꯏꯕꯨꯗꯤ ꯂꯩꯇꯦꯕꯀꯣ. ꯑꯗ ꯑꯩꯈꯣꯏ ꯍꯧꯖꯤꯛꯀꯤ ꯑꯩꯈꯣꯏꯒꯤꯗ ꯑꯣꯏꯔꯤꯕ ꯑꯩꯈꯣꯏ ꯅꯨꯄꯤꯁꯤꯡꯁꯤꯅ ꯑꯩꯈꯣꯏꯒꯤ ꯁꯨꯝ ꯀꯔꯤ ꯍꯥꯏꯇꯥꯔꯦ, ꯃꯔꯦꯝ ꯄꯨꯡꯅꯕꯨ ꯃꯃꯧ ꯐꯠꯇꯣ ꯑꯗꯨꯝ ꯁꯨꯝ ꯁꯨꯅꯕꯁꯦ, ꯁꯤꯗꯤ ꯑꯩꯅ ꯐꯔꯒꯗꯤ ꯂꯣꯏꯅꯃꯛ ꯁꯤꯅꯕ ꯌꯥꯗꯣꯏꯅꯦ. ꯁꯨꯒꯨꯝꯕꯒꯤ ꯃꯣꯠꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯐꯣꯡꯗꯣꯛꯆꯅꯤꯡꯗꯅ ꯇꯧꯕꯅꯤꯅꯦ.
0: ꯍꯣꯏ, ꯌꯥꯝꯅ ꯑꯆꯨꯝꯕ ꯋꯥꯐꯝꯅꯤ. ꯑꯩꯈꯣꯏ ꯃꯤꯑꯣꯏꯕ ꯑꯣꯏꯅ ꯄꯣꯛꯂꯛꯂꯕꯅꯤꯅ ꯁꯛ ꯆꯨ ꯈꯦꯠꯅꯕꯒꯨꯝꯕ ꯃꯈꯜꯁꯨ ꯈꯔ ꯈꯖꯤꯛ ꯑꯗꯨꯃꯛ ꯈꯦꯠꯅꯩ ꯍꯥꯏꯖꯕ ꯇꯥꯔꯦ. ꯑꯗꯨꯅ ꯄꯦꯟꯊꯣꯛꯄ ꯍꯥꯏꯕꯁꯤꯁꯨ ꯑꯩꯈꯣꯏꯒꯤ ꯏꯁꯣꯔꯅ ꯇꯝꯕꯤꯔꯝꯕ ꯌꯥꯝꯅ ꯐꯖꯕ ꯒꯨꯟ ꯑꯃꯃꯝꯅꯤ. ꯑꯗꯨꯅ ꯄꯦꯟꯊꯣꯛꯄꯁꯤ ꯈꯔ ꯈꯔ ꯌꯥꯎꯅꯔꯒ ꯑꯩꯈꯣꯏ ꯄꯨꯟꯅ ꯅꯨꯡꯁꯤꯅꯁꯤ ꯍꯥꯏꯕ ꯋꯥꯐꯝꯁꯤꯁꯨ ꯊꯝꯖꯒꯦ. ꯑꯇꯣꯞꯄ ꯀꯔꯤ ꯀꯔꯤ ꯋꯥꯐꯝꯗꯤ ꯐꯣꯡꯗꯣꯛꯄꯤꯅꯤꯡꯉꯤ? ꯍꯣꯏ, ꯑꯗꯨꯗꯤ ꯃꯇꯨꯡ ꯇꯥꯔꯛꯄꯗꯁꯨ ꯑꯗꯨꯃꯛ ꯁꯔꯨꯛ ꯌꯥꯕꯤꯔꯛꯈꯣ. ꯉꯁꯤꯒꯤ ꯑꯣꯏꯅꯗꯤ ꯏꯁꯩ ꯑꯃ ꯈꯨꯗꯣꯜ ꯇꯧꯖꯔꯛꯀꯦ. ꯊꯥꯒꯠꯆꯔꯤ.